அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். சிறுவார்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்முடைய சிறுவார் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 11 ஆகிறது. இன்று சனிக்கிழமை 25 ஜூலை மாதம். உங்களுக்காக இதோ நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில், ஆனந்தா ஜோசன் குரலில் உங்களுக்காக இதோ விநாயகரை விநாயக பெருமானை போற்றும் ஒரு துடி பாடல்.

அடுத்த முருகனை போற்றும் ஒரு திருப்புகழ் பாடலை நீங்கள் கேட்கலாம். நம்முடைய உள்ளூர் கலைஞர் குரலில் வித்வான் இந்திரன் முனிசாமி, விதுஷி அனுஷ்கா பசாமி, ஐயா சீனிவாசன், வித்வான் சிவருவன் மற்றும் ஐயா ஆதி சங்கரா பெருமாள் குரலில் நீங்கள் இந்த பாடல் திருப்புகழ் பாடல் அங்கரனே என்னும் பாடலை கேட்கலாம்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் எலாயேஸ்வரி குரலில் கற்பூர நாயகியே எங்கள் கருமாரியம்மா என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இந்த பாடலை கண்டிப்பாக இப்பொழுது நாங்கள் ஆடி மாதத்தில் இருக்கின்றோம் இல்லையா, அதனால்தான் கண்டிப்பாக இந்த பாடலை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். இது அம்மனுடைய மகிமையை சொல்லும் பாடல் இது. அடுத்த பாடல் சிவபெருமானை போற்றும் போற்றி திருத்தண்டகம் தேவார பாடல். திருநாவுக்கரசர் இந்த பாடலை இயற்றியுள்ளார். இதோ நீங்கள் கேட்கலாம்.

கைலை மலையானே போற்றி போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நம்முடைய பக்தி பாடல் வரிசையின் கடைசி பக்தி பாடல் நம்முடைய அருணகிரி செல்வர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் திருநாம பதிகம் திருமாலை போற்றும் இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

0: wishes.
1: சிறுவர் நேரம்.
2: அன்பு சிறுவர்களே, மணி சரியாக 11:25 துளியாகிறது. நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மொரிசியஸ் வானொலி 2 இது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் 12:30 வரை கேட்கலாம். மேலும் உங்களுக்காக இதோ சிறுவர்களுக்கான பாடல்களை கேட்கலாமா? முதல் பாடல் வந்து செடி வளர்ப்போம். எப்பொழுதும் நாங்கள் செடிகளை வளர்க்க வேண்டும். ஏன் நாங்கள் செடிகளை வளர்க்க வேண்டும்? இந்த பாடலுக்கு பிறகு சொல்லப்போவேன்.

ஆமா, நீங்கள் செடிகளை வளர்ப்போம் என்னும் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நாங்கள் ஏன் செடிகளை வளர்க்க வேண்டும்? செடிகள் நம் வாழ்க்கையின் அத்தியாவசியமான ஒரு பகுதியாகும், மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாகும். அவை நமக்கு சுத்தான காற்றை வழங்கி சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. மரங்களும் செடிகளும் கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் பூமியின் சமநிலையை காக்க உதவுகின்றன. செடிகளை வளர்ப்பதால் நம் வீட்டு சூழல் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் மாறுகிறது. பல செடிகள் நமக்கு காய்கறிகள், பழங்கள், மூலிகைகள் மற்றும் மருந்து பயன்களையும் வழங்குகின்றன. மேலும் செடிகளை பராமரிப்பது மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இயற்கையை நேசிப்பது என்பது நம் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். இன்று நாம் வளர்க்கும் ஒவ்வொரு செடியும் நாளைய தலைமுறைக்கு நாம் வழங்கும் ஒரு பசுமையான பரிசாகும். ஒரு செடியை வளர்ப்பது என்பது ஓர் உயிரை வளர்ப்பது மட்டுமல்ல, பூமியின் எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும்.

சிறுவர்களே, உங்களுக்காக இதோ ஒரு சின்ன சின்ன கனவு என்பது கவிதை. சின்ன சின்ன கால்களோடு சிரித்தபடி ஓடுவோம், வண்ண வண்ண கனவுகளை வானம் வரை தேடுவோம். காலே சூரியன் வந்திடுமே, கற்றல் ஒளி தருவான், நல்ல எண்ணம் கொண்ட பிள்ளை நாளே உலகை வெல்வான். மலரே போல மனம் மலர மகிழ்ச்சியுடன் வாழ்வோம், அன்பு என்னும் பாதையிலே அனைவரையும் நேசிப்போம். பறவையை போல் சுதந்திரமாய் பறக்கட்டும் நம் ஆசைகள், உழைப்போடு முன்னேறினால் உயரும் நம் சாதனைகள்.

சிவப்பு அது சிவப்பு அங்க கரையும் அந்த காகமோ கருப்பு அது கருப்பு பசுமையான செடிகள் பார் பச்சை இது பச்சை அதில் பூத்திருக்கும் பூக்களோ மஞ்சள் இது மஞ்சள்

போன்ற மேகம் பார் வெள்ளை அடவெள்ளை எல்லை எல்லா வானம் பார் நீலம் எங்கும் நீலம் அங்கே வானவெல்லும் தோன்றுது பார் ஆஹா வர்ண ஜாலம்

0: ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஏழு எட்டு
1: நீ ஆற மறந்துட்ட
0: இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஈஸியான வழி இருக்கா
1: இருக்கே நான் உனக்கு சொல்றேன்

சிறுவர்களே, ஒரு குட்டி கதை கேட்கலாமா? சிறிய உதவி பெரிய மகிழ்ச்சி. ஒரு சிறிய கிராமத்தில் அந்தனர் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தார். அவன் மிகவும் அன்பானவன். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு வயதான பாட்டி சாலையை கடக்க முடியாமல் சிரமப்படுவதை கண்டான். அந்தனர் உடனே சென்று பாட்டியின் கையை பிடித்து பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவினான். பாட்டி மகிழ்ச்சியுடன், கண்ணா, உன் சிறிய உதவி எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது என்று அருள் கொடுத்தார். அன்று அந்தனர் உணர்ந்தார், பிறருக்கு உதவுவதற்கு பெரிய விஷயங்கள் செய்ய வேண்டியது இல்லை. ஒரு சிறிய நல்ல செயலும் ஒருவரின் நாளை மகிழ்ச்சியாக மாற்றும். இந்த கதையிலிருந்து நாங்கள் என்ன அறிந்து கொள்கின்றோம்? சிறிய உதவிகளும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அதனால்தான் நாங்கள் வந்து சிறுவர்களாக இருக்கும் பொழுது, நாங்கள் சிறு வயதிலேயே இந்த நல்ல பண்புகளை நாங்கள் கற்று நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். இதோ அடுத்த பாடலை நீங்கள் கேட்கலாம்.

வாவ் என்று சொல்லும் பொழுது ஔவையார் அவை பாட்டி ஞாபகம் வருகிறது. ஔவையார் தமிழின் மிக புகழ்பெற்ற பெண் புலவர்களில் ஒருவராக போற்றப்படுகின்றார். அவர் தனது அறிவு, எளிமை, நல்லொழுக்கம் நிறைந்த பாடல்களின் மூலம் பல தலைமுறை மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பெற்றுள்ளார். குழந்தைகளுக்கான நற்பண்புகளை வளர்க்கும் வகையில் அவர் இயற்றிய அத்திச்சூடி, குன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை போன்ற நூல்கள் அறம், ஒழுக்கம், பணிவு, அன்பு ஆகிய உயர்ந்த கருத்துக்களை கற்று தருகின்றன. அவரது பாடல்கள் எளிய சொற்களில் ஆழமான வாழ்க்கை உண்மையை எடுத்துரைக்கின்றன. ஔவையார் ஒரு சிறந்த கவிஞர் மட்டுமல்ல, அறிவும் அனுபவமும் நிறைந்த வழிகாட்டியாக விளங்கினார். குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை, பெரியவர்களுக்கு வாழ்க்கை நெறிகளை கற்றுத்தந்த அவரது சிந்தனைகள் இன்றும் காலத்தை கடந்து வாழ்கின்றன. அறம் செய்ய விரும்பு என்ற ஔவையாரின் அழகிய அறிவுரை நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை நமக்கு விதைக்கிறது. ஔவையார் தமிழின் பெருமை, அறிவின் ஒளி, நல்வழியின் வழிகாட்டியாக இருக்கின்றார்.

0: அந்த குட்டி பூனைய பாரு. நம்மளே
1: அன்பு சிறுவர்களே, நீங்கள் அடுத்த பாடலை குட்டி பூனையை இந்த பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கலைவாணியோடு 12:30 வரை கேட்கலாம்.

0: இறைவனுக்கே உம்மை எமக்கு தந்ததற்கு
1: கண்டிப்பாக கடவுளுக்குதான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்ற பொழுது குழந்தைகள் உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது, உங்களுக்கு உடை ஆடை இருக்கிறது, உங்களுக்கு வீடு இருக்கிறது, மற்றும் ஒரு நல்ல குடும்பம், ஒரு அன்பான குடும்பம் இருக்கிறது இல்லையா? அதனால்தான் இந்த வாழ்க்கைக்கு நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். மேலும் இந்த வாழ்க்கை இருந்தால் நாங்கள் எப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்க வேண்டும்? பண்பானவர், அன்பானவர், மற்றும் நம்முடைய பெற்றோர்களை நாங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்களுடைய பேச்சை நாங்கள் கேட்க வேண்டும். பெரியோர்களிடம், சிறுவர்களிடம் நாங்கள் அன்பாகவும் பணிவாகவும் மரியாதையோடு நாங்கள் இருக்க வேண்டும். அதனால்தான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நாங்கள் அவ்வை சொன்ன மாதிரி அறம் செய்ய வேண்டும். மேலும் ஆறுவது சினம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதோ அடுத்த பாடல், கரடி மாமா என்னும் பாடல்.

குழந்தைகளே, நாங்கள் ஆடி மாதத்தில் இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதத்தில் குழந்தைகள், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்கள். ஆடி மாதம் தமிழர்களின் பாரம்பரியத்திலும் இயற்கையோடும் ஆன்மீகத்தோடும் இணைந்த ஒரு சிறப்பான மாதமாகும். இந்த மாதத்தில் குழந்தைகள் பல பழக்கங்களை, மகிழ்ச்சியான செயல்களை கற்றுக்கொள்ளலாம். செடிகளை வளர்க்கலாம். ஆடி மழைக்காலம், அதாவது நம்முடைய தென்னிந்தியாவில் மழைக்காலம் அங்கே, அதனால்தான் அங்கே சிறிய செடிகள், பூச்செடிகள் அல்லது காய்கறி செடிகளை நட்டு இயற்கையை நேசிக்கலாம். ஆனால் இங்கே கூட நீங்கள் எந்த ஒரு செடி, உங்களுக்கு பிடித்த செடிகளை நீங்கள் நட்டு இயற்கையை நேசிக்கலாம். அடுத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தமிழ் பாடல்கள், பழமொழிகள், திருக்குறள், அத்திச்சூடி, மேலும் நம்முடைய நாயன்மார்கள் இயற்றிய பன்னிரு திருமுறைகள், மேலும் ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம், இவையெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த நூல்கள், பக்தி நூல்கள், அதாவது கந்தர் அலங்காரம், கந்த புராணம், கந்தர் அனுபூதி, இவையெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இவையெல்லாம் படித்து அறிவை வளர்த்து கொள்ளலாம். கலைகளை வளர்க்கலாம். கோலம் போடுதல், ஓவியம் வரைதல், கைவினை பொருட்கள் செய்தல் போன்ற படைப்பாற்றல் செயல்களில் ஈடுபடலாம். நீங்கள் என்ன சொல்வீர்கள், எனக்கு கோலம் போட தெரியாது அல்லது ஓவியம் வரைய தெரியாது, பரவாயில்லை, இப்பொழுது இணையம் இருக்கிறது, அந்த இணைய வசதி இருப்பதனால்தான் எல்லாமே வந்து எளிமையாக இருக்கிறது. நாங்கள் பார்த்து ஒரு வீடியோவில் பார்த்து அந்த கோலம் அல்லது ஓவியம் செய்யலாம். குடும்பத்துடன் நேரம் செலவிடலாம். பெரியவர்களிடமிருந்து நம் பாரம்பரியம், பழக்க வழக்கங்களை மற்றும் கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நல்ல செயல்களை செய்யலாம். பிறருக்கு உதவுதல், பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற நல்ல பழக்கங்களை வளர்க்கலாம். ஆடி மாதம் நமக்கு சொல்லும் பாடம், இயற்கையை நேசி நல்லதை செய், அறிவை வளர்த்து மகிழ்ச்சியாக வாழலாம்.

குழந்தைகளே, தமிழர்களின் வாழ்வில் வாழை மரத்தின் முக்கியத்துவம். வாழை மரம் தமிழர்களின் பாரம்பரியத்திலும் அன்றாட வாழ்க்கையிலும் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. தமிழர்கள் வாழை மரத்தை ஒரு செடியாக மட்டும் பார்க்காமல் முழுமையான பயன் தரும் ஓர் அருட்கொடையாக கருதுகின்றனர். உணவின் ஒரு பகுதி வாழைப்பழம் சத்தான உணவாகும். வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு போன்றவை தமிழர் சமையலில் முக்கியமான இடம் பெற்றுள்ளன. விருந்தோம்பலின் அடையாளம். தமிழர் விழாக்களில், திருமணங்களில் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் வாழை இலையில் உணவு பரிமாறுவது மரியாதையையும் தூய்மையையும் குறிக்கிறது. மங்களத்தின் சின்னம். திருமணம், விழாக்கள் போன்ற நல்ல நிகழ்ச்சிகளில் வாழை மரம் கட்டுவது செழிப்பு, வளம் மற்றும் நல்ல தொடக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. முழு பயனுள்ள மரம். வாழையின் இலை, பூ, காய், தண்டு, பழம் என ஒவ்வொரு பகுதியும் பயன்படுகிறது. இயற்கையுடன் இணைந்து வாழ்ந்த தமிழர்களின் அறிவையும் இது காட்டுகிறது. வாழை மரம் போல நாமும் பிறருக்கு பயனுள்ளதாக வாழ வேண்டும் என்பதே தமிழர் பண்பாட்டின் அழகிய சிந்தனை.

குழந்தைகளே, மணி சரியாக 12:02 மணி துளியாகிறது. இது மொரிஷியஸ் சுவானில் இரண்டு உங்களுடைய விருப்பமான தமிழ் நிகழ்ச்சி சிறுவர் நேரம். இன்று சனிக்கிழமை, July 25. இப்பொழுது உங்களுக்காக திரைப்பட மெல்லிசை பாடல்களை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். சிவாஜி என்னும் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள சஹானா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர்கள் உதித் நாராயணன் மற்றும் சின்மயி. இந்த திரைப்படத்தில் சிவாஜி வந்து நம்முடைய ரஜினிகாந்த், நம்முடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ளார்.

0: சிறுவர்களே, இன்றைய சிறுவர் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் என நம்புகின்றேன். உங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்தி மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருங்கள். உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சிறுவர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்கள் வார இறுதியை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். நன்றி. இனிய விருமுறை வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. வணக்கம்.
1: Radio Mauritius.
2: சிறுவர் நேரம்.

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசையருவை புவனேஸ்வரியோடு இசையருவை வேவ் புவனேஸ்வரி.
9: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் மென்மையான காற்றோடும் இரவின் அமைதியான

வருகையோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாள் முழுவதும் ஓடிய மனதிற்கு ஓய்வும் ஆன்மாவின் அமைதியும் தரும் இந்த இனிய இசை பயணத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். முதலில் ஒரு பக்தி பாடலை கேட்டு

சில மாலைகள் சாதாரணமாக கடந்து விடுகின்றன, ஆனால் சில மாலைகள் இசையின் இனிமையால் நினைவுகளாக மாறிவிடுகின்றன. அந்த அழகான நினைவுகளை உருவாக்கும் அரை மணி நேர பயணத்தில் நீங்கள் எங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதோ அடுத்த இனிய திரைப்பட பாடல்.

இசை என்பது இதயத்தின் மொழி என்று சொல்வார்கள். வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு நல்ல பாடல் எளிதாக சொல்லிவிடுகிறது. ஆனால்தான் காலங்கள் மாறினாலும் நல்ல பாடல்கள் என்றும் நிலைத்திருக்கின்றன. மனதை வருடும் அடுத்த பாடல்.

இரவின் முதல் நட்சத்திரம் வானில் மின்ன தொடங்கும் நேரம் இது. அந்த நட்சத்திரங்களைப் போல சில பாடல்கள் எப்போதும் நம் நினைவுகளில் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அவற்றின் மெலோடி காலத்தை கடந்து நம் ஆண்டோடு பயணிக்கிறது. அந்த இனிய பயணத்தை தொடரும் அடுத்தம்.

வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் என்றால் இசை அதன் இனிய துணை. மகிழ்ச்சியிலும் இசை, கவலையிலும் இசை, கொண்டாட்டங்களிலும் இசை, நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் இசை ஒரு அழகான இடத்தை பெற்றிருக்கிறது. இதோ உங்கள் மாலை நேரத்திற்கான அடுத்த பாடல்.

வானொலி நேயர்களே, இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு, வணக்கம்.